0: 819 kHz, ये है Radio Mauritius. Radio Mauritius.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரீசியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
2: அன்பு நிறைந்த செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் பிற்பகல் வணக்கம். 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியில் மொரிஷியஸ் வானொலியில் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்நேரத்தில் சரியாக பிற்பகல் 1 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் வருவன பக்தி பொங்கும் பாடல்கள். வள்ளுவர் வாக்கு, அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என விரும்பியவர் தாயுமானவர் அவர்கள். இதோ முதலில் வரும் பக்தி பாடலை கேளுங்கள்.

0: சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பிரசன்ஸ் ஐபிசியின் பக்தி பாடல்கள். அசோசியேட் ஸ்பான்சர் தீபஜோதி, பஞ்சதீபம் பூஜை ஆயில், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அண்ட் சந்திரமுகி டூ, டிஜிட்டல் பார்ட்னர் சினி உலகம்.
1: சந்தோஷம் தரும் செவ்வாய்க்கிழமை தாங்களுக்கு ஆரோக்கியம், செல்வம், ஐஸ்வர்யம் நிறைந்த சந்தோஷம் திறக்கட்டும். இதுவரும் முருகப்பெருமானை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல்.

0: பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு. தினம் ஒரு திருக்குறளை கற்போம். வாழ்க தமிழ், வளர்க குறள் நெறி. அறட்டுப்பால் அருளுடைமை கம்பாஷன். நல்லாற்றால் நாடி அருளாள்க, பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை. பொருள்: பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும். நல்வழி என்ன குழல் வேண்டும். ஆங்கில மொழி பெயர்வு, that is translation. Is then in the good path, consider and be kind, as kindness will be your best aid in the acquisition of heavenly bliss. இதோ பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள குறப்பாக்களை கேளுங்கள். மேலும் இதனை பிரெஞ்சு மொழி பெயர்ப்பும் உண்டு.
1: அருள் உடைமை
2: அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும்
3: richesse de bienveillance et la richesse des richesses. La richesse matérielle se trouve même chez des gens vils. Marche dans la bonne voie et pratique la bienveillance. Quel que soit le point de vue d'où tu considères, elle est ton seul salut. L'entrée dans le monde des ténèbres et de misère n'est pas pour ceux dont le cœur renferme la bienveillance.

0: Celui qui moleste un faible, qu'il pense à ce qu'il éprouverait devant un ennemi plus fort que lui.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி.
2: சிசு வானொலியில் உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சியை பெறும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 வரை இது வரும் நிகழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சி. அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இதோ வரும் முதல் பாடல்.

அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். திரைப்பட வரிசையில் இதோ வரும் அடுத்து பாடலை கேளுங்கள்.

உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை ஆரோக்கிய வாழ்வுக்கு உடல் நலம் குறிப்பு. இலையின் சாற்றை தேன் கலந்து கொடுத்தால் இரத்த கொடிப்பு காய்ச்சல் குணமா. கீரையை தொடர்ந்து உட்கொள்ள உடல் பொன்னிறமடையும், மூல நோய் குணமாகும்.

இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிறையாக வைத்திருக்க உணவு திரைப்பட வரிசையில் அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இதோ வரும் இந்த பாட.

பழமொழி தூய்மை என்பது தேவ பக்திக்கு அடுத்தது. கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சியை தொடர்கிறது எமது மொரிஷஸ் வானொலியில். அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை திரைப்பட ரசிக்கும் பார்வையே பொருட்டே வாழ்க்கை அழகாகவும் அதமாகவும் ஆகிறது. வாழும் வாழ்க்கையே ரசித்து வாழலாம். நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையரொளி நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறைவு பெறும். இன்று இரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி உங்கள் இசையரவு நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நேர்களை அறுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம்.

வானொலி பெரு ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். உங்கள் மனத்திற்கு அமைதியையும் ஆன்மீகத்திற்கு இனிமையையும் தமிழர் மரபியற்கு பெருமையையும் சேர்த்து கொண்டு வருகிறது உங்கள் அன்பு நிகழ்ச்சி தேவராகம். தமிழ் மாதங்களில் ஆண்

சடங்க சிறப்பும் திருவிழாக்களின் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதங்களில் ஒன்று ஆவணி மாதம். ஆவணி மாதம் வந்தாலே கோவில்களில் திருவிழாக்களில் வீடுகளில் பூசைகள் விரதங்கள் பக்தி பாடல்கள் என ஆன்மீக சூழல் களைகட்டும். இந்த நிகழ்ச்சியில் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கியமான சமய விழாக்கள் மற்றும் அவற்றின் சிறப்புகளை பற்றி இனி கேட்கலாம். பக்தியும் பாரம்பரியமும் இனிய இசையும் சங்கமிக்கும் இந்த பயணத்தை இங்கு தொடங்குவோம்.

மாதத்தின் முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று ஆவணி அவிட்டம். குறிப்பாக வேதம் பயிலும் பிராமண சமூகத்தினரால் முக்கியத்துவத்துடன் கடைபிடிக்கப்படும் இந்த நாளில் புனிதமான புன்னூல் என்னும் சடங்கு நடைபெறும். இந்த நாள் வேத பாரம்பரியம், ஆன்மீக ஒழுக்கம் மற்றும் கல்வியின் முக்கியத்துவத்தை நினை

ஆவணி மாதத்தின் முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று ஆவணி அவிட்டம். குறிப்பாக வேதம் பயிலும் பிராமண சமூகத்தினரால் முக்கியத்துவத்துடன் கடைபிடிக்கப்படும் இந்த நாளில் புனிதமான புன்னூல் என்னும் சடங்கு நடைபெறும். இந்த நாள் வேத பாரம்பரியம், ஆன்மீக ஒழுக்கம் மற்றும் கல்வியின் முக்கியத்துவத்தை

0: கிறிஸ்தத்துடன் தொடர்புடைய மற்றொரு முக்கியமான ஆன்மீக சடங்கு காயத்ரி ஜபம். மந்திர உச்சரிப்பின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்தி ஆன்மீக சிந்தனையை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பரபரப்பான வாழ்க்கையில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து நல்ல சிந்தனைகளில் மனதை செலுத்துவது நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆன்மீகம் என்பது கோயிலில் மட்டுமல்ல, நம் எண்ணங்களிலும்
1: கோடி கண்கள் வைத்திருக்கும் தகப்பன் சுவாமி.
0: அடுத்த பாடலுக்குள்
1: வேண்டி வரும்.

மூலத்தின் பெருமை சிவபெருமானின் அருளை நினைவு கூறும் புனிதமான ஆவணி மூல திருவிழா பற்றி இன்று கேட்கலாம். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் இந்த திருவிழா அங்குள்ள முக்கியமான ஐதீக விழாக்களில் ஒன்றாகும். திருவிழாவில் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் சிறப்பு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். மேலும் சிவபெருமானின் பல்வேறு திருவிளையாடல் நிகழ்த்தி காட்டப்படுகின்றன. சிவபெருமானின் திருவிளையாடல்கள் வெறும் கதைகள் அல்ல. ஒவ்வொன்றிலும் பக்தி, தர்மம், பணிவு, கருணை போன்ற வாழ்க்கை பாடங்கள் மறைந்திருக்கின்றன.

ஆவணி மூல திருவிழாவின் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் இந்த நிகழ்வு பக்தி மற்றும் விமரிசையாக நடைபெறும் சிறப்புமிக்க நிகழ்வாகும். சிவபெருமானை மன்னராக கண்டு வணங்கும் இந்த நிகழ்வு இறைவனின் அருளாட்சி மற்றும் தர்மத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. நம் வாழ்க்கையிலும் பதவி அல்லது அதிகாரம் கிடைக்கும் போது அதனுடன் பொறுப்பும் பணிவும் வர வேண்டும் என்பதே இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் அழகான பாடம். சிவனருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். போற்றியோம் நமச்சிவாய. சிவாய நம ஓம்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் ஆவணி மாதத்தில் வரும் திருவிழாக்களை பற்றி பேசி இருக்கின்றோம். சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒவ்வொன்றும் ஓர் அழகான ஆன்மீக உண்மையை எடுத்துரைக்கிறது. ஆவணி மூல திருவிழாவில் இடம்பெறும் ஒரு முக்கிய நிகழ்வு கருங்குருவிக்கு உபதேசித்த திருவிளையாடல். இறைவனின் அருள் என்பது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் கிடைக்கக்கூடியது என்பதை இந்த ஐதீக நிகழ்வு நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு சிறிய உயிரினத்திற்கும் இறைவன் அருள் வழங்குகின்றார் என்ற எண்ணமே எவ்வளவு அழகானது. எனவே எல்லா உயிர்களிடமும் அன்பு

அன்பு மக்களே, ஆவணி மூல திருவிழாவின் மற்றொரு சிறப்பான திருவிளையாடல் சிவனடியாருக்கு உளவா கோட்டை அளித்த லீலை. நல்லார் என்ற சிவனடியாரின் உண்மையான பக்தி, அன்னதானம் மற்றும் தர்ம சிந்தனையை உலகறிய செய்யும் வகையில் இந்த லீலை, இந்த திருவிளையாடல் அமைந்துள்ளது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய தர்மம். ஒரு கை கொடுப்பதை இன்னொரு கை அறியாமல் செய்யப்படும் உதவியே உண்மையான சேவை. அன்னதானமும் அன்பும் இறை வழிபாட்டிற்கு இணையானவை.

பிட்டுக்கு மண் சுவந்த சிவபெருமான். சிவபெருமானின் திருவிளையாடல்களில் மிகவும் பிரபலமானதும் பக்தர்களின் மனதை நெகிழ செய்வது மான நிகழ்வு பிட்டுக்கு மண் சுமந்த லீலை. மதுரை ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இந்த லீலை ஆண்டுதோறும் நினைவு கூறப்படுகிறது. இறைவன் ஒரு கூலி தொழிலாளியைப் போல் மண் சுமந்து சென்றதாக கூறப்படும் இந்த திருவிளையாடல் உழைப்பின் பெருமையையும் பக்தருக்காக இறைவன் எவ்வாறு துணை நிற்கின்றார் என்பதையும் எடுத்து காட்டுகிறது. வாழ்க்கையில் எந்த வேலையும் சிறியது அல்ல. உழைப்பை மதிப்போம், உழைப்பவர்களை மதிப்போம், இறைவனை நினைப்போம்.

சிவபெருமானின் திருவிளையாடல்கள் நமக்கு பக்தியை மட்டுமல்ல வாழ்க்கை நெறிகளை கற்றுத்தருகின்றன. ஆவணி மூல திருவிழாவில் இடம்பெறும் மாணிக்கம் விற்ற லீலை சிவபெருமானின் அற்புதமான திருவிளையாடல்களில் ஒன்றாகும். மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய பல்வேறு திருவிளையாடல்கள் ஆவணி மூல விழாவின் போது ஐதீக நிகழ்வுகளாக நடத்தப்படுகின்றன. உலக வாழ்க்கையில் நாம் மதிப்பிடும் பொருட்களின் மதிப்பு மாறக்கூடியது, ஆனால் இறைவன் மீது கொண்ட பக்தி, நம் உள்ளத்தின் தூய்மை, இவைதான் உண்மையான செல்வங்கள். பொருள் செல்வத்தை விட அருள் செல்வமே உயர்ந்தது.

0: விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன்
1: இறைவனின் திருவருளோடு நம்முடைய இந்த ஆன்மீக பயணமும் இனிதே நிறைவு அடைகிறது. ஆவணி மூல திருவிழா நமக்கு பல திருவிளையாடல்களை நினைவூட்டுகிறது. பக்தியின் பெருமை, தர்மத்தின் சிறப்பு, அன்பின் வலிமை, உழைப்பின் உயர்வு, கருணையின் அவசியம் என வாழ்க்கைக்கு தேவையான பல நற்பண்புகளை இறைவனின் லீலைகள் வழியாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் நாம் அனைவரும் ஒரு நல்ல எண்ணத்தை வளர்ப்போம். சிவனை நினைப்போம், சிவத்தொண்டை செய்வோம், எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துவோம். நம் இல்லங்களில் அமைதி நிலவட்டும், நம் உள்ளங்களில் இறை நம்பிக்கை பெருகட்டும், நம் வாழ்க்கையில் சிவபெருமானின் திருவருள் என்றும் துணை நிற்கட்டும். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: मॉरिशस
1: 819 किलोहर्ट्ज़ पर ये है रेडियो मॉरिशस।
0: रेडियो मॉरिशस इसी अरुवी वेव भुवनेश्वरी।
2: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
3: வானொலி நேயர்களே, அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாள் முழுவதும் உழைத்த களைப்பை மறந்து குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்கும் இனிய மாலை பொழுது இது. மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை உங்கள் மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தரும் பாடல்களுடன் மலர்கிறது இசை அருவி. முதலில் பக்தி பாடலுடன் தொடங்குவோம்.

இறை நாமத்துடன் தொடங்கிய இந்த மாலை பொழுது உங்கள் இல்லங்களில் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிறை கட்டும். இனிமையான அடுத்த பாடலை கேட்போம்.

வெளியில் குளிர்ந்த மாலை தென்றல் வீசினாலும் நம் உள்ளங்களில் அன்பின் வெப்பம் என்றும் நிலைத்திருக்கட்டும். இதோ உங்கள் மனதை வருட வரும் அடுத்த பாடல்.

0: பரபரப்பான வாழ்க்கையில் குடும்பத்தினருடன் செலவிடும் சில நிமிடங்களே விலை மதிப்பற்றவை. ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்து இந்த இனிய பாடலை ரசிப்போமாக.
1: ஓ

0: சுவையான இரவு உணவு தயாராகி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சமையலறையில் இருக்கும் அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் மாலை வணக்கம். உணவுடன் இசையின் சுவையும் இணையட்டும். அடுத்த பாடலை கேட்போமாக.
1: அம்பா சமுத்திரம் சிறுவாசனே, இந்நீதி புத்திரி சௌபாகியவதி.

0: आपकी खट्टी मीठी यादों में आपके संग MVC रेडियो।
1: This is Radio Voices.
2: நமஸ்கார் ஸ்ரோதரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
3: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
4: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹை ஆப் சபீ கா.

0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.

0: आपकी खट्टी मीठी यादों में आपके संग MVC रेडियो।
1: This is Radio Voices।
2: நமஸ்கார்
3: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
4: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
5: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.

0: Assalamualaikum.
1: Kimchi Mauritius.
2: Namaskar.
3: ஸ்ரோதரந்தருக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
4: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
5: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.